ஸ்ரீ கணேசாய நம. அஸ்மத் குருப்யோ நம. அஸ்மத் பரம் குருப்யோ நம. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஓம் ப்ரஹ்மா முராரி ஸ்திபரந்தகாரி பானு சசி பூமி சுதோ புதஸ்ய குருஸ்ச சுக்ரா சனி ராஹு கேதவ சர்வே கிரஹ சாந்தி கரா பவந்து. சூர்யா சௌர மதேந்திரஸ்ச பதவிம் சன்மங்கலம் மங்கள சத்புத்திஸ்ச குத்புதோ குருஸ்ச குருதாம் சுக்ரா சுகம் சம்சனி. ராஹுர் பாஹுபலம் கரோது ஸ்ரதம் கேதும் குலாஸ்யோ நித்யம் நித்யம் ப்ரீதிகரா பவந்து மமதே சர்வே நுகூலா க்ரஹ நித்யம் ப்ரீதிகரா பவந்து மமதே.